0: அழகும் அழுவழகும் படுவழகும் அழுவழகும் படுவழகும் அழுவழகும் படுவழகும்
1: சுப்பாரி
0: சிக்கன்.